சிதற ஜெய்கமனே ஒன் மைமூனா மைமூனதுல் ஜாரியதுல் கதீமி பிந்துல் கதீம் தில்மீசதுல் கதீமி வாஜுகோ மொக்கல் யல்னா ஹம்காராங்க தெகுது ஃபந்தே வெர்தே அம்தராங்க யல்லனா அம் ஹாலிஸ் புலவு புமுலெக் டிஃபஜி ஹாஜம் ஃபுங்கோ சொம்மு டெக் மகன் மொவைவி சலவாத்து ரப்பி على محمد.